0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி
1: brought to you by மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ரோமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
2: இன் அசோசியேஷன் வித்
3: கமர்ஷியல் பேங்க், we are saving more turns dreams into reality. Commercial banks 5 million riyals dream, dream bigger.
4: And Lulu hypermarkets, supermarkets and department stores where the world comes to shop.
5: Just feel like you're
6: മലയാളികളുടെ പ്രിയങ്കരനായ മോഹൻലാലിന്, നമ്മുടെ സ്വന്തം ലാലേട്ടിന് ജന്മദിനാശംസകളോടെ റേഡിയോ സുനോ 91.7 FM.
7: ലാലേട്ടൻസ് ബർത്ത്ഡേ സ്പെഷ്യൽ സോങ് ഓഫ് ദി ആർ.

0: மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் மார்னிங் சவாரி brought to you by மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் தி ரெஸ்பான்சிபிள் ஜுவல்லர். மலபார் கோல்ட் ஆண்ட் டைமண்ட்ஸில் நின்றுள்ள ஓரோ ஜுவல்லரி பீஸுகளும் எத்திக்கலி சோர்ஸ்ட் ஆன. அதோடப்பம் மலபார் ப்ராமிஸ் நல்குன கம்ப்ளீட் ட்ரான்ஸ்பரன்சியும்.
1: In association with
2: Commercial Bank, we are saving more, turns dreams into reality. Commercial Bank's 5 million riyals dream, dream bigger.
3: And Lulu, hypermarkets, supermarkets and department stores, where the world comes to shop. Just feel